0: kese me ba so we gyurim dinje jin ba ta de gyurim chuli na su ju yi ta dang ning xin gi lab se gi gyu ta ji ge ne shu bi na hu lo bu su se ya la so gi su ju gi zhu zhe di xiao zhou bei ma che yang na zo yuan zhou min zhe wei nong gi ci gyu zhu bei gi ke ba yi ne le yang qin bu dian yu dinje ji shi ya
1: de se
0: de jie dan ne shu bi na 蔡伦伯的七九对接托也是农测度人心的一年来中央的局对怎么一呢谁是四百参不约不谈但能心给三农他妈妈罗道给农那你们没道给中农所给他农顿子日给一年来操的提参水个没不定这都不记得的话是下了第一年来给他给谁的炸把喵喵呢参不随便接了呀英雄对接第一年来穷那不约不记得下了 最不应该当能新给我不说的呢嘞，还将差不预备给农民的这几年工资难这个月不吃得下了。那是。恁这算怎样？啥对出门村以内嘞，农嗯，特别就前不应该当能新给第一个举人村里呢，人民这外给援交了呀，细节样起来给，第二个农民的这几当个那样的开钱不吃得下了。
1: Les non som la ngani ge lhenge su tu da namu gun dune lu di sim ki yong e zhi xie min du shu yi.
2: Thank you.